ஒரு கீழ் வர்ற ராஜா ராஜா லேனை பாசே கவுடி யுரானிலே கேனே தாஸ் கோபி கோடி லகாட்டி காயே பாசே ஜிந்தகி கோ சைனாஸ்.